ஃபிலிம் நாயகர் பிளாவினோன் த்ரூலி யூபிஎஸ்டி வீக் பிளகு பிளாவினோன் பிள ஜெய்சன் அம்மாவா எம் தோக் இகோ ஏட்லோங் ஓல்கத்த வாப்ப சீக்கிரிட்டி ஏட்லோ மவுண்டன் ஆகேன் நான் எம் தோக் மீனோ லுஸ்டிங் திங் டூலோ ஓல் கும்பகோ சீக்கிரிட்டி நான் ஓல் காடோக் சீக்கிரிட்டி எம் தோக் ஆவினோன் த்ரூலி யூ பிளோரத் ஓப் ஓர சம்திங் ஸ்டாப் ஓ ரைட் யூ பிள ஓ ரைட் நான் ஏ பிளேஸ் கோ கோல் ஸ்டாப் மேக்கி ஒன் பிள கப் காஃபி நான் யூ பிள ட்ரிங்க் na checking section or location. All right, thank you, Jason. I've been on through you too. Hope you enjoy this song.